ரேடியோ ஹாஞ்சி, ரேடியோ ஹாஞ்சி 1674 AM 24/7 இந்தியன் ரேடியோ, சிட்னி கா அப்னா இந்தியன் ரேடியோ ஸ்டேஷன். ரேடியோ ஹாஞ்சி, ஸ்டே டியூன்ட், யூ ஆர் லிஸ்னிங் ஹாஞ்சி ஹாஞ்சி ஹாஞ்சி ஹாஞ்சி ஹாஞ்சி ஹாஞ்சி. Radio Hanji, 1674 AM, 24/7 Indian Radio, Sydney ka apna Indian Radio Station. Radio Hanji, stay tuned.